0: நதியாது ஐ நீயவ் நதியாது இந்த காசல போன் நீ அவனதியாதல போன காச நீ கொண்டனு நாற்று யாய் நீ கொண்டனு நாற்று
1: சிம்பிளமெண்ட் ப்ருட்டல்
2: அல் பன் அந்தனதோ ராடியோ விலாசக்ர அல் பயார் சுபினாத் அஸ்பேர Podràs aguantar la respiració? T'atreveixes amb l'aventura extrema en un dels rius més poderosos d'Europa? Passeja entre els colors de la natura i gaudeix de la gastronomia.
3: Pallars Sobirà. Vols viure tot el que hi ha per veure?